0: இந்த நம்பர் ஒன் நம்பர் டூ இல்ல பாப்ப விளையாட. He is the only one, the mega one.
1: My Radio 90 FM, 90 FM. கேட்டறிஞர் கூட்டுக்குடா.

சினிமா பிடிக்கும் கோடம் பார்க்கும், ஏரோப்ளேன் இறங்கும் மீனம் பார்க்கும், பாரின் சரக்கு பர்ம பஜார், நம்ம உள்ளூர் சரக்கு ஜாம் பஜாரே. ஏ பொண்ணு, ஏ பொண்ணு, இத பார்க்காத கண்ணு என்ன கண்ணு.